0: மனசுல தோணிட்டு இருக்கோம், வாழ்க்கை ஒரே மாதிரியா போயிட்டு இருக்கேன்னு. அதுக்கு என்ன தீர்வு? எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? நம்ம வாழ்க்கை மாறணும்னா நம்ம கிட்ட இருந்து சின்ன சின்ன மாற்றங்கள் வரணும். நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ நம்ம வாழ்க்கையில அதுக்கான முயற்சிகளை குட்டி குட்டியா நாங்க ஆரம்பிக்கணும். நாங்க மாறினா நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகா மாறும். நம்ம நினைச்ச மாதிரி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி. எப்பவுமே புலம்பிட்டு இருக்காதீங்க, யோசிங்க. யோசிக்கும் போது அதுக்கான பதில்கள் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது உடனே செயல்படுத்துங்க, வாழ்க்கை அழகாக மாறும்.
1: சிந்தனைக்கு இன்று

0: இனிமையான காலை பொழுது விடுமுறை நாளில் சக்தி கொடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து உங்களுக்காக ஒரு ஹீரோ டிப்ஸ் வரப்போகுது. நான் சொல்றதையும் தாண்டி நான் உங்களுக்காக நிறைய விஷயங்களை தேடிட்டே இருப்பேன் நிகழ்ச்சியில சொல்றதுக்கு. அப்படி தேடும் போது இந்த நடிகர்கள் பிரபலங்கள் எல்லாமே சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் என்னுடைய கைவசம் கிடைக்கும். அதுல ஒண்ணுதான் இது, கேளுங்க.
1: யாராவது உங்களுக்கு ஏதாவது கெடுதல் செஞ்சுட்டாங்க, அது நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு நினைங்களேன், அந்த நாள் முழுக்க நீங்க சம மகிழ்ச்சியா இருப்பீங்க. எப்படி பார்த்தல, எப்படி பழி வாங்கினேன், ஆனா அதே மனுஷனை மன்னிச்சு விட்டு பாருங்க, வாழ்நாள் முழுக்க நிம்மதியா இருப்பீங்க. யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கோ, யாரையும் அவமானப்படுத்துறதுக்கோ, யாரையும் பழி வாங்கறதுக்கோ இல்லைங்க. இந்த வாழ்க்கை சின்ன சின்னதா ஒரு நல்லது, சின்ன சின்னதா ஹெல்ப், இது செஞ்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஃபியூச்சர்ல உங்களுக்கு இது கை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கங்க, இல்லைன்னா விட்டுருங்க.

0: பல்கலைக்கழகங்கள் மறைந்திருக்கும் இசை நட்சத்திரங்களை தேடும் மிகப்பெரிய இசை போட்டி. உங்கள் குரல், உங்கள் திறமை. ஆயிரக்கணக்கான குரல்கள், நூற்றுக்கணக்கான போட்டியாளர்கள், கடுமையான தேர்வுகள். இவற்றை கடந்து இந்த சீசன் டூவில் யார் எடுத்த கேம்பஸ் சூப்பர் ஸ்டார்? பல்கலைக்கழகங்களில் மறைந்திருக்கும் இசை நட்சத்திரங்களை தேடும் மிகப்பெரிய இசை போட்டி.
1: சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்று முன்னிலையில்.
2: இனிமையான ஒரு காலை பொழுதில் சக்தி கொடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து உங்களுக்காக ஒரு ஃபேக்ட் வரப்போகுது. எப்பவுமே சொல்லுவாங்க, யாராவது உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டாலோ மெசேஜ் பண்ணிட்டாலோ உடனே எடுத்துடணும், உடனே பாத்துடணும். ஏன்னா அந்த மனுஷங்க நாளைக்கு இருப்பாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது. இந்த ஒரு காரணத்துக்காக கண்டிப்பா எந்த ஒரு காலா இருந்தாலும் எந்த ஒரு மெசேஜா இருந்தாலும் உடனே பாத்துடணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அப்படி பண்ணுவோம், எல்லாருமே அப்படி பண்ணுவாங்களா, நமக்கு அப்படி ஒரு இடத்தை கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அது கேள்விக்குறியாகவே இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா, இதுக்கு என்கிட்ட பதில் கிடையாது, ஆனா இதை நான் தேடி பார்த்தேன், அதுக்கு எனக்கு ஒரு பதில் கிடைச்சது. இந்த குரல் பதிவு கேளுங்க.
3: இன்னும் சில சினாரியோ சொல்றேன். யாராவது உங்க நார்மல் ஒரு ரிலேட்டிவ் யாராவது ஃபோன் பண்றாங்க, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது ஃபோன் பண்ணா பேசிட்டே இருப்பீங்க. நீங்க என்ன நினைப்பீங்க, அவங்க போனை வைக்கிற வரைக்கும் நீங்க போன வைக்க மாட்டீங்க. பட் அவங்களுக்கு ஏதாவது வேலை வந்துச்சுன்னா உடனே அவங்க கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நோட் பண்ணிருக்கீங்களா, நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணி தான் தெரியும். சோ தே டேக் தேர் டைம் வெரி சீரியஸ்லி. தி டைம் இஸ் பிரெஷியஸ். காசை விட டைம் இஸ் பிரெஷியஸ். சேம் வே அளவான வார்த்தைகளை மட்டும் யூஸ் பண்ணுங்க. வென் யூ ஆர் யூசிங் லிட்டில் வேர்ட்ஸ், பீப்புள் வில் பி கீன். நீங்க என்ன பேச போறீங்கன்னு சொல்லி உன்னிப்பா கவனிப்பாங்க. லொட லொடலோட பேசினா நீங்க பாசத்துல பாதி யாருமே கேட்க மாட்டாங்க. நீ போனை கையிலே கூட வச்சுட்டு ஒரு ரெண்டு இருந்து போட்டோம், அதுக்கப்புறம் போன் எடு. ஒருத்தர் மெசேஜ் பண்ணிட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ண, ரிப்ளை பண்ண. இது வந்து நீ வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்றதோ இல்ல உதாசனம் போறதோ கிடையாது. யூ ஆர் ரெஸ்பெக்டிங் யுவர் டைம். பிகாஸ் எப்ப ஒரு மீட்டு கூப்பிட்டாலும் நீங்க போறீங்க, எப்ப என்ன பண்ணாலும் நீங்க ஓகே சொல்றீங்கன்னா யூ ஆர் நாட் ரெஸ்பெக்டிங் யுவர் ஓன் டைம். இது வந்து உங்களோட வெரி க்ளோஸ் சர்க்கிள் தெரியுமா, அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இவங்களுக்கு ஸ்டாப் ஆகுது. திஸ் இஸ் ஃபார் த செகண்ட் லேயர். இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்க டைமுக்காக எல்லாரும் ஏங்குவாங்க. நீங்க கொடுக்குற டைம் வந்து வேல்யூபிளா இருக்கும். திஸ் இஸ் ட்ரூ. டோன்ட் பி டூ மச் அவைலபிள்.

இந்த அளவில் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சக்தி கூட நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க, பயன் பெற்றிருப்பீங்க, உங்க வாழ்க்கைக்கு எடுத்திருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் விடைபெற போறேன். இந்த நாள் உங்கள் வசமாகட்டும், நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடட்டும், நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும், சிரித்த முகத்தோடு செயல்படுங்க. தொடர்ந்தும் சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையினை தொடர்ந்து வீக்கெண்ட் பிளாக் பஸ்டர் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சியோடு ஷெல்டன் ஆண்டனி இணைந்திருப்பார். மீண்டும் சந்திப்போம், அதுவரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் ஹர்ஷிகா. நன்றி நேர்களே.

0: நம்பிக்கையின் முதல்வன்
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மற்றும் ஒரு தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தின் வாயிலாக நாம் சந்திக்கின்றோம். சலை சாகும் வரை உண்ணாவிரதம், தண்ணீர் மருந்து உட்கொள்ளவும் மறுப்பு, உதய கவனப்பில தகவல், போலீசாரனை நாயை விட கேவலமாக நடத்துகிறார்கள், நான் அப்படி என்ன தவறு செய்தேன் என்றொரு தலைப்புச் செய்தியுடன் இன்றைய வீரகை சிறு பத்திரிகை வெளியாகியுள்ளது. இதேபோன்று 13வது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும், இரட்டை வேடம் போடும் என்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் என்றொரு செய்தியும், அடிப்படை உணவுத் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அபாயத்தில் இலங்கையில் 13 லட்சம் மக்கள், உலக உணவுத் திட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டு என்றொரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக வெளியாகியுள்ளன. அதேபோன்று அமெரிக்காவின் புதிய தாக்குதல்களை அடுத்து குவைத், பஹ்ரைன் மீது ஈரான் ஏவுகணை வீச்சு, 100வது நாளாக நீடிக்கும் யுத்தம் என்றொரு செய்தியும், அரசாங்கத்தின் விருப்பத்தின் பிரகாரமே பயங்கரவாத தடை சட்டம் பிரயோகம், உடன் முற்றாக நீக்க வேண்டும் என அரசியல் பிரதிநிதிகள் செயற்பாட்டாளர்கள் வலியுறுத்தல் என்றொரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக வெளியாகியுள்ளது. அதேபோன்று தமிழர்கள் அனுபவித்த துன்பங்களை கத்தோலிக்க ஆயர் பேரவை ஒப்புக்கொள்ள தவறியிருக்கிறது, இலங்கைக்கான வத்திகான் தூதுவருக்கு தமிழ் சட்டத்திறனிகள் பேரவை கடிதம் என்றொரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக வெளியாகியுள்ளன. அதேபோன்று இன்றைய தினக்குரல் பத்திரிகையை பார்த்தோமானால், நாட்டின் நிலைமை நல்லதாக இல்லை, ரூபாவின் வீழ்ச்சியை அரசால் கட்டுப்படுத்த முடியாத நிலை, மோசமான நிலைக்கு நாடு தள்ளப்படுகிறது, ஹர்ஷடி சில்வா எம்பி தெரிவிப்பு என்றொரு தலைப்புச் செய்தியுடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகை வெளியாகியுள்ளது. இதேபோன்று வெளிநாட்டு நாணய கையிருப்பு உயர்வு, மத்திய வங்கி அறிவிப்பு என்றொரு செய்தியும், அமெரிக்க வரியால் இலங்கை சிக்கலில் சிலோன் வர்த்தக சபை தெரிவிப்பு என்றொரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக வெளியாகியுள்ளன. மின்சாரம், எரிபொருள், நீர், எரிவாயு கட்டணம் உயரும், தடுக்கும் ஆற்றல் அரசிடமில்லை, ஹர்ஷன ராஜகருணா எம்பி தெரிவிப்பின் செய்தி அவருடைய புகைப்படத்துடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக வெளியாகியுள்ளது. அதேபோன்று அரசுக்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்க மாட்டார்கள், பிரதிநிதி அமைச்சர் நம்பிக்கை என்றொரு செய்தியும் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக வெளியாகியுள்ளது. செம்மனையில் ஒரே நாளில் 13 எலும்பு கூடுகள் சிக்கின, இதில் 3 சிறுவர்களுடையது என்றொரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக வெளியாகியுள்ளது. அதேபோன்று சூதாட்டம், மோசடிகளுக்கு எதிராக இலங்கையும் சீனாவும் இணைந்து செயற்படும் என்றொரு செய்தியும், 3 ஜனாதிபதிகள் காலத்தில் மறைக்கப்பட்ட உண்மை, சதிகார இலக்கு அதிகார இருக்க என்கிறார் ஸ்ரீநேசன் எம்பி என்றொரு செய்தியும் அவருடைய புகைப்படத்துடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக வெளியாகியுள்ளது. அதேபோன்று சுதந்திரமாக பாடுவதற்கு அனுர ஆட்சியிலும் தடையா, ஸ்ரீதரன் எம்பி கடும் விசனம் என்றொரு செய்தியும், ஜனாதிபதியாகும் தகுதி எனக்குள்ளது, விமல் வீரவன்ச தெரிவிப்பு என்றொரு செய்தி அவருடைய புகைப்படத்துடன் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் முதற்பக்க செய்தியாக வெளியாகியுள்ளது. இவை இன்று எமக்கு கிடைத்த பத்திரிகையின் முதற்பக்க செய்திகளாக காணப்படுகின்றன. மற்றும் ஒரு தேசத்தின் குரல் பத்திரிகை கண்ணோட்டத்தின் வாயிலாக நாம் சந்திப்போம். வணக்கம்.
2: வழங்கியது
0: அனைவருக்கும் கரம் தந்த, பயணத்திற்கு உறுதிக்கரம் தந்த, நாட்டிற்கு உயர்ந்த 30 வருட விசேடத்துவத்தின் பெருமிதம் பீப்பிள்ஸ் லீசிங், நம்பிக்கையின் முதல்வன்.

0: ஸ்டேஷன் சக்தி எஃப்எம்.
1: நியூஸ் ஃபர்ஸ்ட், பிரதான செய்திகள்
2: வழங்குவது. அவசர பண தேவைக்காக அங்கும் இங்கும் உங்கள் தங்க நகைகளை அடகு வைக்க வேண்டாம்.
3: அதிகபட்ச பாதுகாப்பு, உயர்ந்த மதிப்பீடு, அத்துடன் ஒரு வீதம் குறைந்த வட்டி.
4: இப்போது ஏசியா அசெட் ஃபைனான்ஸ் பிஎல்சி, ரன் சுரக்ஷா தங்க கடன் சேவையில் மட்டுமே.

0: நியூஸ் ஃபர்ஸ்ட் காலை நேர பிரதான செய்திகள்.
1: வணக்கம். நேரம் காலை 7 மணி. சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றீர்கள். செய்தி ஆசிரியர் கிறிஸ்டினா ரத்னம்.

0: Weekend, Shakti FM.
1: Shakti, kickstart. Kickstart.
2: ராப்புன்சல மாதிரி யாரும் வந்து என்ன காப்பாத்துற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன்.
3: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர், எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள். கமர்ஷியல் கிரெடிட்.

0: சக்தி வீக்கெண்ட் பிளாக்பஸ்டர் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நாங்க சொல்லியிருந்தோம், அதாவது துப்பறியும் கேள்விகள் புதிர்கள் என்ற தினம் வணக்கம் தாயத்தில் உங்களுக்கு தெரியும். ஞாயிறு வணக்கம் தாயத்தில் இப்படியான விஷயங்களை தான் நாங்க தர்றது வழக்கம். அப்படியே சீரியஸா இல்லாம கொஞ்சம் யதார்த்தமா, அதாவது கொஞ்சம் உங்களை இலகுவாக குழப்பி பார்க்கறது அப்படித்தானே. சில இலகுவாக கடுமையாக அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அப்படி இல்லை, நிறைய பேர் அப்படி கொஞ்சம் லேட்டாக எழுமி அப்படி சோம்பல் முறிச்சு இப்போ தயாராகிட்டு இருப்பீங்க. எனவே இந்த நேரத்தில் வணக்கம் தாயகத்தில் இப்போ நாங்கள் கேட்குற ஒரு கேள்வி, கொஞ்சம் மூளைக்கு நீங்கள் வேலையை கொடுக்கலாம். அதாவது ஒரு ஆள் வந்து இறந்து கிடக்கிறார், சரியா? போலீஸுக்கு அழைப்பு வருது. அந்த நேரத்தில் அவங்க சொல்கிறாங்க ஜன்னலுக்களால் குதித்து இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி, சரியா? தற்கொலை பண்ணிட்டாரான்னு சொல்லி. அப்போ ஐந்தாவது மாடி, போலீஸ் அதிகாரி அப்படியே விசாரணை அதிகாரி மேலே போயிட்டு ஜன்னலை திறந்து கீழே எட்டி பார்க்குறார், சடலம் இருக்குது. எட்டி பார்த்துட்டு அவர் சொல்கிறார், இது வந்து தற்கொலை இல்லை கொலை அப்படின்னு சொல்லி. அது எப்படி அந்த அதிகாரி ஊகிச்சிருப்பார் அப்படின்றது நீங்கள் எப்படி ஊகிக்கிறீங்க, சரியா? அப்படியே ஐந்தாவது மாடி ஜன்னலுக்கு கீழே அப்படியே இறந்துருக்கிறாரு, ஜன்னலை திறக்கிறார் அதிகாரி, திறந்து பார்க்குறார், அங்கே வந்து சடலம் கீழே இருக்குது, ஆனால் அது தற்கொலை இல்லை கொலை. எப்படி நீங்களும் சொல்லுங்கள், அழைங்க. 011-2838-54 சைபர் எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம். 011-2838-54
1: உங்கள் பிள்ளையையும் நிதி மற்றும் கணக்கீட்டில் தொழில்சார் நிபுணராக உருவாக்க சிறந்த தெரிவு AA மட்டுமே. 20% விலை கழிவுடன் இன்றை பதிவு செய்ய அழையுங்கள். 07775596619

நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில், நாங்கள் பாவ வாழ்க்கையில் விழுந்து கிடந்து நாங்கள் தவித்து நிற்கின்ற பொழுதெல்லாம் தேவன் எங்களை தூக்கி எடுத்து தேவனாக இருக்கின்றார். அவர் எங்களை ஒருபோதும் விட்டு விலகாத தேவனாக இருக்கின்றார். நாங்கள் எங்களுடைய எத்தனையோ தடவையான பாவத்தின் நிமித்தம் நாங்கள் தேவனை விட்டு நாங்கள் தூர போயிருக்கின்ற நேரத்திலும் தேவன் எங்களை அணைத்துக் கொள்ளுகிற தேவனாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, நாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எங்களை தாங்குகிற ஒரே ஒரு தகப்பன் இயேசுவாக இருக்கின்றார். நாங்கள் அவரை நாங்கள் ஒருபோதும் விட்டு விடாதபடிக்கு, அவரை விட்டு விலகாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதுமே தேவனோடு நாங்கள் அண்டி வாழுகின்ற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது எங்களை எல்லா இடுக்கண்களுக்கும் நீக்கலாக்கி காக்கிற தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வார். நாங்கள் எப்பொழுதுமே கிட்டி சேர்ந்து தேவனையே நாங்கள் அண்டிக் கொள்வோம், தேவன் எங்களை காத்துக்கொள்வார். இணைந்திருங்கள் பிரியமானவர்களே, கிருபை நேய வானொலியின் ஊடாக உங்களுக்காக அடுத்த பாடல்